0: நேரம் பிற்பகல் ஒரு மணி ஆகிறது. இது மொரிஷியஸ் வானொலி இரண்டு. அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த தித்திக்கும் புதன்கிழமை மத்திய வணக்கம். புதன்கிழமை தோறும் மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சியை கேட்பவர்கள் உங்கள் மங்கை அருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

அல்லதே நடக்கட்டும் நன்மை பிறக்கட்டும் நன்றே அமையட்டும் நாம் விநாயகனை போற்றும் பக்தி மிகும் பாடல் ஒன்றை கேட்போமா இதோ வரும் இந்த பாடல்

தமிழிசை பாடல் உங்களுக்காகவே குரல் கொடுத்தவர் மதுரம் காயத்ரி அவர்கள். தமிழிசை என்பது மிக பழமையான இசை செல்வமாகும். பழமை வாய்ந்த ஒரு பாடல் இது.

0: தமிழ் வளர்க குரல் நெறி. இன்றைய குரல் நடுவு நிலைமை, தட் இஸ் இம்பார்ஷாலிட்டி அண்ட் எக்விட்டி. கெடு வழியான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரு எல்ல செய்ய. ஒருவன் தன் மனசாட்சிக்கு விரோதமாக நடுவு நிலைமையை விட்டு நீதியல்லாதவற்றை செய்ய துணிந்தாள் என்பதை அவன் தன் மனதாலேயே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் பொருளாகும். தட் இஸ் யோர் ஓன் கான்ஷியன்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் எ வார்னிங் சிஸ்டம். த வெரி மொமெண்ட் யூ இன்டென்ஷனலி சூஸ் டு பி அன்ஃபேர் டு பெனிஃபிட் யோர் செல்ஃப், யூ ஹாவ் இனிஷியேட்டட் யோர் ஓன் மொரல் அண்ட் practical loss. நாம் இந்த குறப்பாக்களை கேட்க போகலாமா? நடுவு நிலைமை, impartiality and equity.
1: நடுவு நிலைமை
2: L'impartialité, qui consiste à agir avec équité envers les trois catégories, amis, étrangers, ennemis, est une des vertus principales.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
1: இதோ வரும் உங்கள் நிகழ்ச்சி. அன்றைக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் நாம் உங்களுக்காகவே வழங்கும் இன்சுவை தரும் பாடல்கள், இன்னிசை திரை பாடல்கள். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். நம் நிழல் கூட வெளிச்சமுள்ளவரையில் மட்டுமே. மார்கழி திங்கள் அல்லவா, மதி நிறைந்த நன்னாளா, நன்னாள் அல்லவா, கண்ணன் வரும் நான் அல்லவா. ஆம், இசை புயரகமான இசை அமைப்பில் வைர முத்து வரிகள் உன்னிகிருஷ்ணன் மற்றும் எஸ் காலச்சென்ற எஸ் ஜானகி அம்மையார் அவர்களும் பாடிய இந்த தத்துவ காதல் பாடல் ஆண்டாளின் திருப்பாவையை அடிப்படையாக கொண்டு மிக அழகாக தொடங்குகிறது.

ரசித்து கொண்டிருப்பது சங்கமம் படத்து பாடல். இத்திரைப்படம் பரத நாட்டியம், பாரம்பரிய கலை மற்றும் கிராமிய நடனம், நாட்டுப்புற கலை ஆகிய இரண்டுக்கும் இடையே நடக்கும் கலை போராட்டத்தையும் காதலியும் மையமாக கொண்டது.

இனிமே தரும் ஒரு பாடல் ஆண் குரலில் வரும் ஒரு பாடல் அதாவது பாட்டுக்கை முறை உன்னிமனன் அவர்கள் குரலில் கேட்போம். வருஷமெல்லாம் வசந்தம் படத்து பாடலாகும். எங்கே அது?

0: மங்கியரே ஆம் இல்ல தரசிகளுக்கு நாம் வழங்கும் இந்நிகழ்ச்சி உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி மற்றும் குடும்ப தலைவிகளுக்காக நாம் வழங்கும் சில குறிப்புகள் உங்கள் சமையலறை வேலைகளை வேகமாகவும் எளிதாகவும் முடிக்கணும் சில இனிய சமையலறை குறிப்புகள் உங்களுக்கு தருகின்றோம் காய்கறி மற்றும் மளிகை குறிப்புகள் பூண்டு எளிதாக உரிக்க பூண்டு பற்களை உடைத்து 10 நிமிடங்கள் வெடுவெடுப்பான தண்ணீரில் ஊற வைத்தால் தோல் மிக எளிதாக உரிந்து வரும் அதிக எலுமிச்சை சாறு பெற எலுமிச்சை பழத்தை பிழிவதற்கு முன் அதை லேசாக சூடான தண்ணீரில் 2 நிமிடம் போட்டு வைத்தால் அதிக சாறு கிடைக்கும் பச்சை மிளகாய் அழுக்காமல் இருக்க பச்சை மிளகாயின் காம்புகள் நீக்கிவிட்டு ஒரு காற்று போகாத டப்பாவில் டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வைத்தால் நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சமையல் சுவை மற்றும் நேர மேலாண்மை குக்கிங் அண்ட் குக்கிங் ஸ்மார்ட்லி உப்பு அதிகமானால் குழம்பு அல்லது சாம்பாரில் உப்பு அதிகமாகிவிட்டால் ஒரு உருளைக்கிழங்கை டோலிரித்து துண்டுகளாக வெட்டி போட்டால் அது உபரி உப்பை உறிஞ்சிவிடும் கசப்பை தம்மை நீங்க பாகக்காய் கசப்பு குறைய அதை நறுக்கிய பின் சிறிது தயிர் மற்றும் உப்பு கலந்து 15 நிமிடங்கள் ஊற வைத்துவிட்டு பிறகு சமைக்கலாம் நாம் உங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி

இன் சுவை தரும் பாடல்கள் இன்னிசை திரை கீதங்கள் இதோ வரும் இந்த பாடல். பச்சை கிளி முத்துச்சரம் படத்து பாடலாகும். பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் பம்பாய் ஜெயஸ்ரீ.

மத்திய இம்மத்திய பொழுது நீர் நீதானமாக ஓய்வெடுத்து இந்த பாடல்களை நீங்கள் கேட்டு கேட்டு ரசியுங்கள்.

இப்பவே நினைவில் நிற்கும் பாடல்கள் உங்களுக்காகவே இன்னும் ஒரு கிராமிய பாடல். சங்கர் மாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் இணைந்து பாடும் பாடல் இது. முதல்வன் படத்து பாடலாகும். உப்புக்கருவாது ஊற வச்ச சோறு, ஏழை எளிய மக்களின் ஆகச் சிறந்த நாம் ஒரு உணவாக கிராமப்புறங்களில் கருதப்படுகிறது ஏ ஆர் ரகுமானின் இசையில். முதல்வன் திரைப்படத்தில் காடலின் ஆழத்தை

உங்கள் நிகழ்ச்சி இருடிக்கு வருகின்றோம். அதாவது நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இறுதி பாடல் சௌமியா உதித் நாராயணன் ஆகியோரும் இணைந்து பாடும் பாடல் இது. ஆம், நான் வழங்கிய உங்கள் இன்றைய மங்கை அருளின் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ராமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அடுத்து தமிழ் நிகழ்ச்சி மூன்றாவது நிகழ்ச்சி சேருவி நிகழ்ச்சியை இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். சரியாக 7 மணிக்கு வழங்குவார் நம் தொழில் நண்பர் புவனா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம்.

0: Assalamualaikum. Kimchi Mauritius.
1: Namaskar. Shrotalandariki hrudayapoorvaka namaskaram.
2: Ungal anaivarukkum vanakkam.
3: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
2: இசை அருவி புவனேஸ்வரியோடு
4: வணக்கம் அன்பு நேயர்களே. மாலை நேரத்தின் மென்மையான காற்றோடும் இரவு நேரத்தின் அமைதியோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாள் முழுவதும் ஓடிய மனதிற்கு ஓய்வும் ஆன்மாவிற்கு அமைதியும் தரும் இந்த இனிய இசை பயணத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய இசை அருவி நிகழ்ச்சியை இறைவனின் திருநாமம் நிறைந்த ஒரு பக்தி பாடலுடன் தொடங்குவோம்.

மாலைகள் சாதாரணமாக கடந்து விடுகின்றன. ஆனால் சில மாலைகள் இசையின் இனிமையால் நினைவுகளாக மாறிவிடுகின்றன. அந்த அழகான நினைவுகளை உருவாக்கும் அரை மணி நேர பயணத்தில் நீங்கள் எங்களுடன் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதோ அடுத்த இனிய திரைப்பட பாடலை கேட்போமாக.

இசை என்பது இதயத்தின் மொழி என்று சொல்வார்கள். வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட ஒரு நல்ல பாடல் எளிதாக சொல்லிவிடுகிறது. அதனால்தான் காலங்கள் மாறினாலும் நல்ல பாடல்கள் என்றும் நிலைத்திருக்கின்றன. மனதை வருடும் அடுத்த பாடல் இப்போது.

வயது கிடையாது, எல்லை கிடையாது. குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு மந்திர சக்தி இசைக்கு உண்டு. அந்த மந்திரத்தை உணர்த்தும் அடுத்த பாடல்.

சில பாடல்கள் நம்மை கடந்த காலத்திற்கு அழைத்து செல்கின்றன. சில பாடல்கள் எதிர்கால கனவுகளை உருவாக்கின்றன. அந்த எல்லா நல்ல பாடல்களும்

வானொலி நேயர்களே, இசையருவியனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.